சொல்லு. இன்னும் கானூரும் அவுளமவாத்துவா அஹ்வா فبأي آلاء ربك تتمارى.